வணக்கம் நேர்களே, இது உங்கள் 3CR தமிழ்குரல் வானொலி. நேர்களே, நீங்கள் 3CR தமிழ்குரல் வானொலியின் நிகழ்ச்சிகளை வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை 855 AM அலைவரிசையிலும் இணையதளத்தில் இன்பத்தமிழ் வானொலி மூலமும் மற்றும் 3CR.org.au என்ற இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். நீங்கள் கடந்த நிகழ்ச்சிகளை கேட்க விரும்பினால் 3cr.org.au/tamilvoice என்ற இணையதளத்தில் இணைந்து சென்ற வார நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம். முதலில் இன்றைய சிந்தனை. நேர்களே, இன்றைய சிந்தனையில் மேதகு அவர்களின் சிந்தனையிலிருந்து ஒரு சிந்தனை துளியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். பொருள் உலகத்தை எந்தெந்த வடிவில் சீரமைத்தாலும் ஆண்களின் மன உலகில் பெண்மை பற்றி அவர்களின் கருத்துலகில் ஆழமான மாற்றங்கள் நிகழாமல் பெண் சமத்துவம் சாத்தியமாகப் போவதில்லை. பொருள் உலகத்தை எந்தெந்த வடிவங்களில் சீரமைத்தாலும் ஆண்களின் மன உலகில் பெண்மை பற்றிய அவர்களின் கருத்துலகில் ஆழமான மாற்றங்கள் நிகழாமல் பெண் சமத்துவம் என்பது சாத்தியமாகப் போவதில்லை.

கண்ட வழியெங்கும் அலைந்து திரிகிறேன், ஆறா மனதோடு அழுது புலம்புறேன், ஆண்டும் மீண்டேனே மனதை பிசைகிறேன், மாறுமா மனங்கள் ஒன்று சேருமா.

நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது சிறுவர் நிகழ்ச்சி. சிறுவர் நிகழ்ச்சியை வார வாரம் தமிழ்குரல் வானொலிக்கென தொகுத்து வழங்குகின்றார் ஆர்.பி. வளவன்.

0: வணக்கம் தம்பி தங்கீரே, எங்கள் சிறுவன் நிகழ்ச்சியை ஓர் திருக்குறளுடன் ஆரம்பிப்போமா? அறத்துப்பால் அடக்கமுடைமை எனும் அதிகாரத்தின் கீழ் வள்ளுவர் கூறுவது, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். எல்லாருள்ளும் செல்வர்களுக்கு அது மேலும் ஒரு செல்வமாக விளங்கும். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. அடுத்து வழமை போல் உங்களுக்காக ஒரு குட்டி கதை. காட்டு ராஜா சிங்கம் வேட்டையாடச் சென்றபோது கால்விரலில் அடிபட்டு விரல் துண்டாகி விட்டதென்று அறிந்து துக்கம் விசாரிக்க காட்டு மிருகங்கள் கூடியிருந்தன. ஒவ்வொரு மிருகமாக வரிசையில் நின்று குகையின் உள்ளே சென்று சிங்கராஜாவை பார்த்துவிட்டு திரும்பின. சிங்கராஜா காலில் பலமான கட்டுடன் கட்டிலில் படுத்து கிடந்தது. அருகே சிங்கராணி துக்கத்துடன் அமர்ந்திருந்தது. ஒவ்வொரு மிருகமாக வரிசையாக சென்று கொண்டிருந்த போது வரிசையின் இடையே வந்து புகுந்து கொண்ட குள்ள நரி சிங்கராஜாவின் அருகே சென்றதும் பெருமூச்சு விட்டபடி, நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்றது. சிங்கராஜாவுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. நமது காலில் உள்ள ஒரு விரலே போய்விட்டது, இந்த குள்ளநரி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கூறுகிறதே, பிடி அதை அடைத்து வை குகை சிறையில் என கட்டளை விட்டது. சிப்பாய் குரங்குகள் பாய்ந்து நரியை பிடித்து இழுத்து சென்றனர். ஒவ்வொரு கேரியும் நமது நன்மைக்குத்தான் நடக்கிறதே என்று உண்மையைத்தானே சொன்னேன் என்று புலம்பியபடி சென்றது குள்ளநரி. சிங்கராஜாவின் காலில் உள்ள புண் குணமாவதற்கு 3 மாத காலம் கடந்தது. காலில் ஒரு விரல் இல்லாமையால் சிங்கராஜா கம்பீரமாக நடக்க இயலாமல் நோண்டி நோண்டி நடந்தது. அதனால் மிருகங்கள் எல்லாம் மறைமுகமாக நொண்டி ராஜா என அழைத்தன. இப்படி சிங்கராஜாவை எல்லாரும் கேலி செய்வதை கேட்டு சிங்கராணிக்கு மிகுந்த வருத்தம். என்ன செய்வது? இந்த பட்டத்தை சூட்டியது எந்த மிருகம் என்பது தெரிந்தால் இளவரசன் சிங்கக்குட்டியிடம் தண்டனை கொடுக்க சொல்லலாமே என நினைத்தது. உண்மையில் இப்படி பெயர் வைத்தது குறும்புக்கார முயல் என்பது எவருக்கும் தெரியாது. சிறையில் அடைபட்டிருந்த குள்ளநரி வாயை வைத்துக் கொண்டு சும்மா இருக்காமல் வார்த்தையை கொட்டிவிட்டு வாழ்க்கையை கெடுத்து கொண்டோமே என துக்கப்பட்டிருந்தது. வெகு நாட்களாகியும் குணமாகாமல் காலை நொண்டிக் கொண்டே ஒரு நாள் காட்டில் வெகு தூரம் வேட்டைக்கு வந்துவிட்ட சிங்கம் ஒரு இடத்தில் திறந்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கூண்டுக்குள் ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்ததை கண்டது. ஆவலுடன் ஆட்டுக்குட்டியின் மீது பாய்ந்து கடித்து குதறி தின்றது. தின்று முடிந்து ஓப்பம் விட்டபடி திரும்பிய சிங்கம் அந்த இரும்பு கூண்டு கம்பிக்கதவால் மூடப்பட்டிருந்ததை கண்டு திகைத்தது. மடத்தனமாக கூண்டுக்குள் அகப்பட்டு கொண்டோமே என்று நினைத்து வேதனைப்பட்டது. ஆத்திரத்தில் கர்ஜனை செய்தது. அப்போது கூண்டில் அடைப்பட்ட சிங்கத்தை தங்கள் வண்டியில் கட்டி இழுத்து சென்ற காவலர்கள், நம் இளவரசர் கேட்டபடி அவர் விளையாடுவதற்கு ஒரு சிங்கம் கிடைத்து விட்டது, இதை பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார், இளவரசனின் மகிழ்ச்சியைக் கண்டு மன்னர் நமக்கு பரிசுகள் கொடுப்பார் என்றெல்லாம் பேசிக்கொண்டே அரண்மனையை அடைந்தனர். கூண்டில் இருந்த சிங்கத்தை இறக்கிய போதுதான் அது நொண்டி நொண்டி நடந்ததை அறிந்தனர். இதை கண்டு வருந்திய அவர்கள், இது ஊனமுற்ற சிங்கம், இதை நாம் இளவரசர் விளையாட பழக்கப்படுத்த முடியாது, எனவே இதை காட்டில் கொண்டு போய் விட்டு விடுவதே நல்லது என்று கூறியபடி சிங்கத்தை மீண்டும் காட்டுக்குள் கொண்டு சென்று விட்டுவிட்டு திரும்பினர். சிங்கத்திற்கு மகிழ்ச்சி பொங்கியது. நமது கால்விரல் இல்லாததால் தான் நம்மை விட்டு விட்டார்கள், நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அன்றைக்கு நரி சொன்னபோது ஆத்திரப்பட்டு அதை கூண்டில் அடைத்தோம். ஆனால் அது சொன்னது சரியென்று இப்போதுதான் உணர முடிகின்றது என்றெல்லாம் நினைத்தபடி தனது குகைக்கு சென்ற சிங்கம் தனது மனைவியிடமும் குட்டிகளிடமும் நடந்ததை சொன்னது. உடனடியாக சிப்பாய் குரங்குகளை அழைத்து சிறையை திறந்து குள்ளநரியை வெளியில் அனுப்புங்கள் என்று உத்தரவிட்டது. வெளிவந்த குள்ளநரியை வரவேற்ற சிங்கராஜா, அறிவு கடலே, இன்று முதல் நீங்கள்தான் எனது மந்திரி. நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று அன்று நீங்கள் சொன்னது உண்மையாகிவிட்டது. யார் எதை சொன்னாலும் அவசரப்படாமல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன் என்று மகிழ்ந்தது. நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று நினைத்தால் துன்பம் தரக்கூடிய செயல் எதுவும் இல்லை. தம்பி தங்கியரே, அடுத்தது வளமை போல் நொடிநேரம். கையில்லாமல் நீந்துவான், காலில்லாமல் ஓடுவான், அவன் யார்? கையில்லாமல் நீந்துவான், காலில்லாமல் ஓடுவான், அவன் யார்? படகு வளைந்து நெளிந்து செல்பவள், வழியெங்கும் தாகம் தீர்ப்பாள், அவள் யார்? வளைந்து நெளிந்து செல்பவள், வழியெங்கும் தாகம் தீர்ப்பாள், அவள் யார்? ஆறு சங்கீதம் பாடுபவனுக்கு சாப்பாடு ரத்தம், அது என்ன? சங்கீதம் பாடுபவனுக்கு சாப்பாடு ரத்தம், அது என்ன? கொசு. சரி தம்பி தங்கியரே, இத்தோடு நமது சிறுவர் நிகழ்ச்சி முடிவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி அரபி. நன்றி தம்பி தங்கியரே.
1: வாரான் வாரான் புட்சண்டி.

யாழ்ப்பாணத்தின் சம்மணி. ஒரு சாதாரண நிலப்பரப்பு அல்ல, இது தமிழர் வரலாற்றின் மிக ஆழமான காயம். மண்ணின் கீழ் புதைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான உயிர்களின் சாட்சியம். இன்று த்ரீசியார் தமிழ்குரல் வானொலியில் செம்மணி பொதுக்கல்லறைகள் பற்றிய உண்மையை, வரலாற்றை மற்றும் நீதிக்கான போராட்டத்தை உங்களிடம் கொண்டு வருகின்றேன். 1995-96 காலகட்டத்தில் யாழ்ப்பாண

பொதுமக்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். குடும்பங்கள் தேடின, தாய்மார்கள் கதவுகள் தட்டின, ஆனால் பதில் எதுவும் கிடைக்கவில்லை. 1998 ஒரு அதிர்ச்சியான சாட்சி வெளிவந்தது. இராணுவ லான்ஸ் காப்பரல் சோமரத்ன ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் 300 தொடக்கம் 400 தமிழ் பொதுமக்கள் இராணுவத்தினால் கொல்லப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்டதாக கூறினார். இந்த சாட்சி தமிழர் வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது. 1999 நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகழாய்வு தொடங்கப்பட்டது. அன்று 15 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் விசாரணை திடீரென நிறுத்தப்பட்டது. அரசியல் அழுத்தம், தலையீடு மற்றும் ஆதாரங்களை மறைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெளிப்படையாக இருந்தன. செம்மணி மீண்டும் அமைதியாக்கப்பட்டது. ஆனால் மண்ணின் கீழ் உண்மை அசைந்து கொண்டே இருந்தது. 2025 கட்டுமானப் பணியின் போது மனித எச்சங்கள் மீண்டும் வெளிப்பட்டன. இதனால் புதிய நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அகழாய்வு குழுக்கள், நீதி மருத்துவ நிபுணர்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் செம்மணியில் மீண்டும் தோண்டத் தொடங்கின. அங்கு கண்டுபிடிக்கப்பட்டது குழந்தைகள், பள்ளி பைகள், விளையாட்டு பொருட்கள், கைகளில் இருந்த ஆபரணங்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள். 2026 ஜூன் மாதத்திற்குள் மொத்தம் 412 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இது இலங்கையின் வரலாற்றில் மிகப்பெரிய பொது கல்லறையாகும். ஐநா மனித உரிமை உயர் ஆணையாளர் வாக்க டாக் 2025 செம்மணியை பார்வையிட்டார். அவர் கூறியது, இது ஒரு மனிதாபிமான சாட்சியம், சுயாதீன சர்வதேச விசாரணை அவசியம். உலக மனித உரிமை அமைப்புகள் செம்மணி விசாரணை முழுமையாக வெளிப்படையாக நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றன. காணாம போனவர்களின் குடும்பங்கள் இன்று வரை பதிலை எதிர்பார்க்கின்றன. ஒரு தாய் கூறியது, என் மகன் 17 வயது, அவன் பள்ளிக்கு சென்ற நாளே காணாமல் போனான். இப்போது செம்மணியில் கிடைத்த பள்ளிப்பையை பார்த்தபோது இது என் மகனுடையதா என்று நான் பயப்படுகிறேன். இந்த குரல்கள் செம்மணியின் மண்ணில் ஒலிக்கின்றன. செம்மணி என்பது ஒரு இடம் மட்டுமல்ல, அது தமிழர் நீதி போராட்டத்தின் சின்னம். காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை இலங்கையில் 60,000 கடந்துள்ளது என்று ஐநா கூறியுள்ளது. செம்மணியானது இந்த உண்மையின் ஒரு பகுதி. இன்று வரை தமிழர் சமூகங்கள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் நீதி வேண்டி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றன. செம்மணி மண்ணின் கீழ் புதைந்துள்ளவை உயிர்கள், கதைகள்,
கனவுகள்.

மறைக்கப்பட்ட உண்மைகள். ஆனால் இன்று அந்த உண்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படுகின்றது. நீதிக்கான போராட்டம் தொடர்கின்றது, உண்மைக்கான தேடல் தொடர்கின்றது. தமிழர் குரல் உலகம் முழுவதும் ஒலிக்கின்றது. இன்று மெல்பேர்னில் மாநகரிலும் ஒலிக்கின்றது. தமிழீழம் சொலிடாரிட்டி அங்கத்தவர்கள் இம்மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டத்தை மெல்பேர்னில் வருகின்ற 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு ஸ்டே லைப்ரரி முன்பாக நடாத்தவிருக்கின்றார்கள். உங்கள் அனைவரையும் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டி இம்மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றார்கள். நாம் அனைவரும் இக்கவன ஈர்ப்பு போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராட வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் இக்கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து நீதியை கேட்போம் என்று அழைக்கின்றோம்.

0: நேர்களே, நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 2 நாட்களாக ஒன்றின்பின் ஒன்றாக பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு பின்னால் ஒரு மாபெரும் பாதாள உலக மற்றும் போதைப்பொருள் வலையமைப்பு சதித்திட்டம் இருப்பதாக காட்டியுள்ளது. இது பற்றி ஐபிசியில் ஒளிபரப்பான உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியை உங்களுக்கு அடுத்து தருகின்றேன்.
1: இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 2 நாட்களாக இடம்பெற்று வருகின்ற கலவரங்கள் இலங்கையையும் கடந்து இந்தியாவையும் உலகத்தையும் அச்சத்துடன் பார்க்க வைத்திருக்கின்றது. சிறைச்சாலையின் கூரைகளில் ஏறி நின்று கைதிகள் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற காட்சிகள், ஸ்ரீலங்காவின் காவல்துறை, சிறப்பு அதிரடிப்படை, ராணுவம் என்று அங்கு குவிக்கப்பட்டிருந்த படையினர் நவீன ஆயுதங்கள் சகிதமாக ஒரு யுத்தத்துக்கு செல்வது போன்று நடந்து செல்கின்ற காட்சிகள். சிறைச்சாலையின் பிரதான கதவில் உள்ள ஒரு துவாரத்தினுள் தமது துப்பாக்கியை விட்டு காவல்துறையினர் கைதிகள் மீது சகட்டு மேனிக்கு துப்பாக்கி பிரயோகம் செய்கின்ற காட்சிகள். உலங்கு வானூதிகளும் ட்ரோன்களும் சிறைச்சாலை வான்பரப்பில் பறந்து திரிகின்ற காட்சிகள். இலங்கையை பொறுத்தவரை இதுபோன்ற காட்சிகள் ஒன்றும் புதிதல்ல. என்றாலும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் இதுபோன்ற காட்சிகளை ஊடகங்களில் கண்டது மக்கள் மத்தியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்தியாவை பொறுத்தவரை, குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், இந்த சிறைச்சாலை கலவரத்தினால் அங்கு அதிக பரபரப்பு ஏற்படுவதற்கு குறிப்பிட்ட இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இந்திய மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தது ஒரு முக்கிய காரணம். எல்லை கடந்து வந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டின் பெயரில் 12 இந்திய மீனவர்கள் கலவரம் இடம்பெற்ற நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கலவரம் இடம்பெற்ற போது தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த செய்தி பரவியதைத் தொடர்ந்துதான் தமிழ்நாட்டில் பதற்றம் ஏற்பட்டது. இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் மேற்கொண்ட முயற்சிகளை தொடர்ந்து இந்திய மீனவர்கள் பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதேபோன்று கடந்த வருடம் நீர்கொழும்பில் உள்ள கட்நாயக்க விமான நிலையம் வழியாக 46 கிலோகிராம் போதைப் பொருட்களை கடத்த முற்பட்ட போது கைது செய்யப்பட்ட 22 வயது நிரம்பிய பிரித்தானிய பெண் ஒருவரும் கலவரம் நடைபெற்ற போது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர் அவர் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. கலவரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தமிழ் அரசியல் கைதிகள் யாராவது அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்களா என்று நாங்கள் கடுமையான தேடுதல்களை மேற்கொண்டிருந்தோம். ஏனென்றால் தமிழ் அரசியல் கைதிகளை படுகொலை செய்வதற்காகவன்றே சிறைகளில் கலவரங்களை திட்டமிட்டு உருவாக்கி அந்த கலவரங்களின் போது தமிழ் சிறை கைதிகளை படுகொலை செய்கின்ற வரலாறு பல தடவைகள் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. அப்படி நாங்கள் தேடுகின்ற போது, முன்னர் தமிழ் அரசியல் கைதிகள் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போதும், தற்பொழுது அங்கு கூடிய வரையில் போதைப் பொருள் தொடர்பான குற்றவாளிகளே தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்தது. தேவராசா சிவபாலன் என்ற 15 வருடங்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தமிழ் அரசியல் கைதி 2021 விடுவிக்கப்பட்டு விட்டதாகவும், அதன் பின்னர் தமிழ் அரசியல் கைதிகள் எவரும் அங்கு தடுத்து வைக்கப்படவில்லை என்றும் சிறைத்துறை தகவல்கள் தெரிவித்தன. 2 குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட கைகலப்புத்தான் படிப்படியாக ஒரு பாரிய கலவரமாக உருவெடுத்தது என்று அரசு தரப்பு கூறுகின்றது. இதுவரை கிடைத்த தகவல்களின்படி நீர்கொழும்பு சிறை கலவரத்தில் 26 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 7 பேர் சிறை காவலர்கள் என்றும் கூறப்படுகின்றது. 23 சிறை காவலர்களும் 54 கைதிகளும் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இங்கு நான் தெரிவிக்கப்படுகின்றது, கூறப்படுகின்றது என்ற சொற்பதங்களை பாவிக்கின்றேன். ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரையில் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அரசாங்கமும் பாதுகாப்பு தரப்பும் கூறுகின்ற தகவல்கள் மாத்திரம்தான் வெளியே தெரிவிக்கப்படும். உண்மைகள் பெரும்பாலும் மறைக்கப்பட்டுவிடும். இதுபோன்ற பாதுகாப்பு விடயங்களில் உண்மையான தகவல்கள் வெளியே வருவதற்கு பல வருடங்கள் கூட எடுக்கலாம். பல சந்தர்ப்பங்களில் உண்மைகள் நிரந்தரமாக மறைந்தும் விடலாம். இதுதான் இலங்கை. இங்கு பலராலும் எழுப்பப்படுகின்ற கேள்விகள் என்னவென்றால், கைதிகளின் கரங்களுக்கு எப்படி ஆயுதங்கள் சென்றன? வெறும் 1400 கைதிகள் இருந்த ஒரு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு ஸ்ரீலங்கா படைத்துறைக்கு ஏன் 2 மேற்பட்ட நாட்கள் தேவைப்பட்டன? சிறைச்சாலை கலவரத்தில் குறிப்பிட்ட நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடமையாற்றிய சிறைக்காவலர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றதே, அது இந்த அளவுக்கு உண்மை? இந்த கேள்விகளுக்கான பதிலை ஸ்ரீலங்கா அரசு தரப்பிடம் இருந்து எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் கூறவும் மாட்டார்கள். எங்களுடைய கணிப்புகள் அனுமானங்கள் தான் இப்போதைக்கு இந்த கேள்விக்கான பதில்கள். இலங்கையில் உள்ள சிறைகளை பொறுத்தவரையில் சிறை அதிகாரிகள் அனைவரும் நவீன ஆயுதங்களை கையாளுவதற்கான பயிற்சிகளை பெற்றவர்கள். இலங்கையில் உள்ள ஒவ்வொரு சிறைகளிலும் குறைந்தது 15 நவீன T-56 இயந்திர துப்பாக்கிகளும் 5 முதல் 7 வரையிலான கைத்துப்பாக்கிகளும் இருப்பது வழக்கம். அந்த ஆயுதங்கள் சிறைச்சாலையில் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இரும்பு வேதிகளுக்கு உள்ளே கொண்டு செல்லப்பட மாட்டாது. இரும்பு வேதிகளுக்கு வெளியே கைதிகள் நடமாட்டம் இல்லாத இடங்களில்தான் ஆயுதங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும். சிறைகளுக்கு வெளியே உள்ள 4 கண்காணிப்பு கோபுரங்களில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருக்கும் சிறை அதிகாரிகள் ஆயுதங்களை வைத்திருப்பார்கள். அல்லது முக்கிய கைதிகளை நீதிமன்றம் அழைத்துச் செல்லுகின்ற போது பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுகின்ற சிறைச்சாலை அதிகாரிகள் அந்த ஆயுதங்களை சுமந்து செல்வார்கள். சிறைகளில் உள்ளே அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் கைதிகளின் கரங்களுக்கு ஆயுதங்கள் செல்ல வேண்டுமானால் அவர்கள் முழு சிறைச்சாலையுமே தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தால் மாத்திரமே அது சாத்தியம். இதுவரை வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடமையாற்றிய அதிகாரிகள் யாரும் கலவரத்தில் கொல்லப்படவில்லை என்றே தெரிய வருகின்றது. மந்த போலீஸ் என்று அழைக்கப்படுகின்ற சிறப்பு சிறைச்சாலை காவலர் அணியைச் சேர்ந்தவர்களே கொல்லப்பட்டவர்கள் என்று தெரிய வருகின்றது. சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் மீது திடீர் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காகவென்று ஒரு சிறப்பு பிரிவு ஒன்று சிறைக்காவலர் படையில் இருக்கின்றது. சிறப்பு பயிற்சி பெற்ற சுமார் 300 காவலர்கள் கொழும்பில் தங்கியிருப்பதாகவும், சிறைச்சாலைகளில் சிறப்பு தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவதாகவும் சிறைத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. நீர்கொழும்பில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் சிறையில் இருந்தபடி போதைப்பொருள் வியாபாரம் செய்து வந்ததால் அவர்களிடம் இருந்த போதைப்பொருட்களை கைப்பற்றுவதற்காகவே பந்த போலீஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிறப்பு பிரிவினர் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். போதைப் பொருட்களை நீர்கொழும்பில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகளிடம் இருந்து கைப்பற்ற முற்பட்ட வேளையில்தான் பாரிய கலவரம் அங்கு வெடித்ததாக தெரிய வருகின்றது. இலங்கையில் போதைப் பொருள் வியாபாரம் என்பது பாதாள உலக குழுக்களினால் தான் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த பாதாள உலக குழுவில் பெரும்பாலும் முன்னாள் ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்கள்தான் அங்கம் வகித்து வருகின்றார்கள். ஸ்ரீலங்கா காவல்துறை வெளியிட்டுள்ள தகவல்களின்படி இதுவரை சுமார் 3000 முன்னாள் ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இதுவரை சுமார் 1200 நவீன இயந்திர துப்பாக்கிகள் முன்னாள் ராணுவ வீரர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளில் பெரும்பாலானவர்கள் பாதாள உலக குழுக்களைச் சேர்ந்தவர்கள் என்பது உண்மையானால் அவர்களில் நிச்சயம் முன்னாள் ராணுவ வீரர்கள் பலரும் இருந்திருப்பார்கள். நவீன இயந்திர துப்பாக்கிகளை கையாளும் முறைகள் அவர்களுக்கு நிச்சயம் தெரிந்தும் இருக்கும். நீர்கொழும்பு சிறை கலவரத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு ஸ்ரீலங்கா படைத்துறைக்கு 3 நாட்கள் எடுத்ததற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சில கைதிகள் சிறைச்சாலையில் இருந்தபடியே போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்ததாக சில தகவல்கள் கூறுகின்றன. அந்த செய்தி உண்மையானால் சிறைச்சாலை உத்தியோகஸ்தர்களின் உதவி இல்லாமல் அதனை செய்ய முடியாது. சிறைச்சாலை உத்தியோகஸ்தர்களின் முழுமையான ஒத்துழைப்போடுதான் போதைப் பொருள் வியாபாரம் சிறைகளில் நடந்திருக்க வேண்டும். இலங்கையின் சிறையொன்றில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் என்ற நபருக்கு சிறையிலேயே தொலைபேசி வசதியுடன் கூடிய தனியான அலுவலகம் இருந்ததாகவும், அங்கிருந்தபடிதான் அவர் ஈஸ்டர் குண்டு தாக்குதலை திட்டமிட்டார் என்றெல்லாம் வெளியாகி வருகின்ற செய்திகள் இலங்கையின் சிறைச்சாலைகளில் எதுவுமே சாத்தியம் என்கின்ற உண்மையை வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஆக கொழும்பில் இருந்து சென்ற மந்தப்பொடி சென்ற சிறப்பு சிறைக்காவலர்கள் பாதிப்புக்குள்ளான அளவுக்கு நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடமையாற்றிய சிறைச்சாலை உத்தியோகஸ்தர்கள் ஒப்பிட்டளவில் பாதிக்கப்படவில்லை என்று கூறப்படுவதற்கு போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்த கைதிகளுடன் அவர்களுக்கு இருந்த சிநேகம் காரணமாக இருக்கலாமா என்கின்ற கோணத்திலும் நிச்சயம் பார்த்தேயாக வேண்டும். இலங்கையின் சிறைச்சாலைகள் என்பதை பொதுவாகவே தமிழ் மக்கள் ஒருவித குறைக்களங்களாகவே பார்த்து வருகின்றார்கள். அப்பாவி தமிழ் மக்களை தடுத்து வைத்து சித்திரவதை செய்து அவர்களை படுகொலை செய்கின்ற ஒரு வகை கொடூர களங்களாகவே தமிழ் மக்கள் இலங்கையின் சிறைச்சாலைகளை பார்த்து வருகின்றார்கள். எந்தவித ஆதாரமும் இல்லாமல் வெறும் குற்றச்சாட்டுகளில் மாத்திரமே கைது செய்யப்பட்ட பல நூறு தமிழ் அரசியல் கைதிகள் 10-15 வருடங்கள் சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இலங்கையில் இருக்கின்றன. 1983 ஜூலை மாதம் 25 தேதி இலங்கையின் வெலிக்கடை சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 35 தமிழ் அரசியல் கைதிகளை சிங்கள சிறைக்காவலர்களும் சக சிங்கள கைதிகளும் சேர்த்து படுகொலை செய்தார்கள். 2 நாட்கள் கழித்து, அதாவது 1983 ஜூலை மாதம் 27 தேதி மேலும் 18 தமிழ் அரசியல் கைதிகள் அதே சிறைச்சாலையில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார்கள். அதுவும் குட்டிமணி, ஜெகன், தங்கத்துறை போன்ற தமிழ் தலைவர்களது கண்கள் தோண்டி எடுக்கப்பட்டு வெளியே வீசி எறியப்பட்ட நிலையில் அவர்கள் குரூரமாக கொல்லப்பட்டார்கள். ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட அவர்கள் தமது கடைசி ஆசையாக தாம் மரணிக்கும் போது தமது கண்களை ஒரு தமிழனுக்கு தானமாக வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள். தமிழீழம் மலர்வதை தமது கண்கள் காண வேண்டும் என்றும் அவர்கள் நீதிமன்றத்தில் வைத்து கோரியிருந்தார்கள். அதனால்தான் வெலிக்கடை சிறைச்சாலையில் உயிருடன் வைத்து அவரது கண்கள் தோண்டி எடுக்கப்பட்டு சுவற்றில் வீசியறியப்பட்டன சிங்கள சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கைதிகளினால். அதேபோன்று 2000 அக்டோபர் 25 தேதி இலங்கையின் பிந்துனுவெப சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 27 தமிழ் இளைஞர்களை அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த காடையர்களுடன் இணைந்து சிறை காவலர்களும் காவல்துறையினரும் கொடூரமாக குத்தியும் வெட்டியும் படுகொலை செய்திருந்தார்கள். இப்படி சிறைகளில் வைத்து தமிழ் இளைஞர்கள் துன்பங்களை அனுபவித்த சம்பவங்கள் ஈராளம் இலங்கையின் வரலாற்றில் இருக்கின்றன. வெளியே தெரிய வந்தவை சில, வெளியே தெரியாமல் மறைக்கப்பட்ட சம்பவங்கள் இன்னும் பல. பிந்துனுவெப படுகொலை விவகாரத்தில் 2003 குற்றம் நிரூபிக்கப்பட்ட 2 காவல்துறையினர் உட்பட 5 மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது இலங்கையின் உயர்நீதிமன்றம். ஆனால் 2 வருடங்களில் 2005 அந்த மரண தண்டனையை ரத்து செய்து பிந்துனுவெப படுகொலையில் தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த 5 விடுதலை அளித்து தீர்ப்பு வழங்கியிருந்தது ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்றம். இதுதான் இலங்கை, இதுதான் இலங்கையில் தமிழ் மக்களின் நிலை.

சரி நேயர்களே, இத்தோடு எமது நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பாவண்ணா சந்திரன். நன்றி நேயர்களே.